கதகணுதாம் தத்தும் தீம் தத்தை தாம் தமும் தீம் தமும் தை துண்டர கண்டரே தாக்கு குஜம் கும் கும் கும் கும் தரிக்கு குஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் தாக்கு குஜம் கும் தரிக்கு குஜம் கும் தரிக்கு தரிக்கு தரிக்கு துண்டர கண்டரே தித்தலாங்கு தித்தலாங்கு தித்தலாங்கு

குந்து. கடமக்கல் குந்துலிஞ்சா காட்டிப்பாறை கேட்டு, காட்டிப்பாறை கேட்டுலிஞ்சா சித்தேஸ்வர கத்திகை, சித்தேஸ்வர கத்திகலிஞ்சா பூட்டிப்பாறை. கொம்பு உருப்பக்க சத்துக்கு பள்ளிக்கெத்தனை. இன்னென்ன 12 ஜாகத்து கொம்பு உருப்பக்கு ஏற்பாடு மாடி திஞ்சத்து. மடிக்கேரியில் ராஜண்ட கோட்டையில் சாம கொம்பு உருப்பக்க ஆ சத்து கேட்டித்து பக்கத்து குந்தர ஜாகத்து கொம்பு உருப்புக்கு ஆஜ்ஞத்து. இன்னென்ன 12 ஜாகத்து கொம்பு உருப்புக்கு ஏற்பாடு மாடி திஞ்சத்து. 12 ஜாகத்து கொம்பு உருப்புக்கா கொடகுற 35 நாடு கடங்கன எல்லா ஜனக்கும் சூச்சனை கிட்டோஞ்சத்து. ஆடளித்த வவஸ்தை காய்த்து கிக்கட்டில் 14, மேந்தலில் 14, பிஞ்ச சூர்லபில் 7 நாடு வந்து பாகம் அடிச்சு. இதனால் நங்கடா பாழப்பாட்டுலு காங்கொலு கிக்கட்டு நாடுற 14 நாடு ஏதெல்லாம்ச்சிங்கி, குத்து நாடு, பெரளி நாடு, அஞ்சிக்கேரி நாடு, குர்ச்சி தொரநாடு, பத்துக்கட்டு நாடு, கிர்கூறு நாடு, தாவளகேரி நாடு, அருக்கேரி நாடு, பொட்டியத்து நாடு, கெங்களத்து நாடு, கிருநாள் நாடு, ஐயத்து நாடு, தொடநாடு, மறைநாடு. இங்கே மேந்தல்ல நாடில் உள்ளந்த 14 நாடு இன்னென்ன உண்டு. நாள் நாடு, கடியத்து நாடு, காந்தமூந்து நாடு, பைர நாடு, வேங்கு நாடு, எடநாள் நாடு, போட்டோழி நாடு, பெரவ நாடு, உம்மத்து நாடு, வெப்ப நாடு, குயங்கேரி நாடு, கக்கோடு நாடு, தாவு நாடு, நெல்லுப்புடியக்கேரி நாடு. இங்கே சூர்லபி நாடுக்கு அடங்கின 7 நாடு இன்னென்ன உண்டு. சூர்லபி நாடு, முத்து நாடு, பதுகேரி நாடு, பொறமல நாடு, பாலேரி நாடு, எட்டுக்கேரி நாடு, கடி நாடு. அண்ணனே, போன போன நாடுக்கு அடங்கின கொடவோட பெதா சுமாருக்கு ஒரே தர. ஐயா, அப்பா, அண்ணா, அம்மா, அக்காந்து காக்கோஞ்சாங்கு ஒரு ஒக்கத்துல சம்மந்தப்பட்ட பெரிய எஜமானங்கு ஒரு மனப்பெத கொடுத்தது. பிஞ்சா அவங்க வாசஞ்ச ஜாகத்னா அவங்கட கலாந்தணித்து அண்ணனே மனப்பெதத்தை குர்த்துச்சுடுவானே ஆச்சு. கிரமேணா எல்லாம் ஒக்கக்காரா இதே மனப்பெதத்து தெரிகனா ராஜங்கு ஒப்புச்சுடுவோக்கு ரூடிக்கு பார்த்து. பிரிட்டிஷ்கார பந்ததும் ரெவின்யூ இலாக்கிற ஆதனையில் பிரதி மனைக்கு பானைக்கு கந்தாய வசூலி மாடோக்கு சுருமாடுச்சு. அக்கா கொடவட ஒக்கட்டு ஒத்தோர்மை எல்லாம் பாழாச்சு. ஒக்கத்துற பெரிய எங்களா பட்டைதாரம் அணித்து கௌரவ கொடுத்துட்டு வாசத்துற ஜாக விவரனை அது அதிகாரியக்கு விவர கொடுப்பக்கு நியமக்க மாடிச்சு. ஆச்சங்கி இந்தேக்கு ஒரு ஜமா ஜாகத்தில் உள்ள பட்டைதாரண பெதா எல்லா தாக்கலும் உள்ளாங்காய்த்து பௌத்திகாத்த கார்பாரு இன்னும் யசஸ்வி ஆயண்டில்லை. இங்கே கொடவட உடுப்பு துலா சங்கிரமணக்கு தண்டு திவசம் உப்பட அவ்வ காவேரி சந்திரவர்ம ராஜனமும் தேவகாந்த ராஜங்கு ஸ்வப்னத்து காம்பஞ்சி எல்லா பிரஜையட கூட்டியண்டு பலமுறிக்கு பக்தியில் பாத்தேங்கி தான் அள்ளி பிரத்யக்ஷ ஆயித்து அங்கடதெல்லாம் பாப்ப பரிகாரம் ஆடுவீந்தோன்னு நான் ஆனாங்கு தேவகாந்த ராஜ அக்க ராஜபரம் அடைந்து எல்லாருனும் கூட்டியண்டு பலமுறிக்கு வந்து காவேரி பொழற நீரில் பவித்திர குழி அஞ்சிங்கி புண்ணியஸ்நானா குளிச்சணிஞ்சந்த சந்தர்ப்பக்கு சரியாய்த்து கம்மண்டலத்துலிஞ்சா காவேரி நீராய்த்து ரபசத்து ஓக்கேன்னு பார்த்து. ஈ பொழை ஓக்கேன்னு பப்பக பக்கா வந்தந்த ரபசத்தில் குளிச்சணிஞ்ச பொம்மக்கட பொடியத்துற நேரி பைய காய்ப்பா அக்கா கூட என்ன சிறுகு உத்தி போக்கத்தனே பொடியத்துற துதினா மேலிடி முச்சுவனே பிடிச்சண்டு பலத்த கையில் நிப்பு குட்டுறலி கெட்டுட்டவா. கெட்டுடுவான பதிலிக்கா பின்னு புரோச்சுன்னு குத்தியவா. கொடகுறா மழைகாலிரா உயித்து ஜாஸ்தி பங்காய்த்து கை பூர்த்தி முச்சுவனக்கே ஜாக்கிட்டுடுவ சுருமாடிச்சு. இதெல்லாத்தே அடிகை மடக்கா மண்டலிஞ்ச தல்மி பூவக்காகாந்து சீத்த காலி மடலிஞ்ச ஆரோக்கிய காப்பாடுவக்காய்த்து வைத்ரா வஸ்திரா கட்டுவா. இந்தக்கு எல்லா கொடவத்தி பொம்மக்கடா பிஞா கொடவு பாஷிக்கங்கடா பொறப்பாடு இதே ஆய்த்துண்டு. இங்கே ஆமக்கட உடுப்பு காலி மழைலிஞ்ச ரக்ஷணை காய்த்து வேலில் நைப்பக்கா கொலையாச்சங்கி பெரிய கொத்தாக்கத்தனி கெடுந்து கர்த்த கலர கட்டி பட்டையில் காலர மண்டிக்கத்தனை உச்சோகாப்பனே குப்பியா பொல்ச்சுடைஞ்சத்து. அதல்லத்தை சுத்த முத்திரிக்கையில் போப்பந்த கார்பாரு.

தேவநிலைக்கு போப்பக்கா, மனைமங்கலக்கு, தாண்டமங்கல கார்பாரில் பொழுத்த கலரை குப்பையை விடுவா. பிஞ்சா பாணி மண்டை துணி இல்லைங்கி செக்கு வஸ்திரத்தில் மண்டைனா உரிபெது சீதா காலி மழைனுண்டு ரக்ஷணை மாடுவோக்கு கெல்ச மாடோக்கு சுல்பாப்பனே கட்டியவா. இதெல்லாத்த அரைக்கு சேலைனை சுற்றிட்டு சொண்ட நம்பல் ஆக்கத்தனே வேலில் தோட்டத்தில் நைப்புக்கு போப்பைஞ்ச. காடு பிராணியா சத்ருவா ஏற இஞ்சங்காய்த்து மனைஞ்ச பருமை போப்பக்கா பீச்சை கத்தினா அறையில் உள்ள சேலைக்கு சிக்கிச்சிட்டே போப்பைஞ்சத்து. இதெல்லாத்த மங்களத்து தொடங்குலு மங்களக்காரண்ட உடுப்புலு சிறிய பொள்ளியில் மாடின ஒடிக்கத்தி இப்பா. பண்டெல்லாம் ஆஃபீஸு விவகாரக்கு போப்பக்கலு கொடவா பொழுத்த குப்பியா பிஞ்சா பணிக்கு படைக்கு போப்பக்கா கர்த்த குப்பையோடும் இஞ்சத்து. இன்னென்ன கோர்ட்டுக்கு போன கொடவோட புறப்பாட நோட்டுனா பிரிட்டிஷ் அதிகாரியா அவங்களா சர்ச்சில் ஃபாதரன்னு காம்பாதோன்னு ஆஃபீஸ் கார்பாருக்கு கர்த்த கலர உடுப்புலே வா போண்டுன்னு நினச்சி. அண்ணனே கர்த்த உடுப்புக்கு கர்த்த சேலைற பதிலுக்கு சோப்பு ரங்குற சேலை விடுவது ரூடிக்கு பார்த்து. பீச்சை கத்தி கொடகுரா கேரள கடி பாகத்து சந்திரவர்ம ராஜண்ட ஆளுக்கை இப்பக்கா துர்க்கட பட அவன் தேசத்துன முத்துச்சு. அக்கா ராஜ கொடவோட சகாய கேட்டாங்க. கொடவோட பட அல்லிக்கு போய்த்துங்களை சோப்பிச்சிட்டது. இதங்கு குஷிப்பட்ட சந்திரவர்ம ராஜ படை போய் திஞ்ச எல்லா கொடவா ஆமக்கு சந்திரண்ட குர்த்து இட்ட கத்தின இனாமாய்த்து கொடுத்தது. அண்ணனே கொடவோ பொம்மக்கு சந்திரண்ட மாதிரி உள்ள பொன்னுற மாலு கொக்கிய தாத்தின கொடுத்து சன்மானம் அடிச்சு. அல்லிஞ்சி இக்கலு கேரளத்துல பையா ஊர்ல காலோதி நடப்பன் அம்மைகளு கொடவுள பிரத்யேக வயது தும்மானம் ஆடுவா. இதனை அரிச்சுடுவக்கு கோரத்தச்ச கொடகுக்கு வந்து போன பிஞ்சா பையா ஊர் நம்மைக்கு கொடவ பக்தங்க எத்து போராய்த்து போப்பா. கொடவோட நடப்பு கொடவோட பிரதி ஒரு ஒக்கத்து வரந்து ஐந்து மனை பிஞ்ச கைமட இப்பா. இதெல்லாம் அவங்கள மனப்பேதத்தில் கட்டித்து எல்லாரும் ஒக்கச்ச வாசிப்புக்கு வியவஸ்தையும் செத்து மிச்சிங்க ஜாயின்ட் ஃபேமிலி. இ ஐந்து மனை நிலமட்ட திஞ்சா மூந்தடி எத்தரத்து ஒக்கத்துற ஜாகத்தில் நெத்தில் கேக் முக வாய்த்து மிச்சிங்க ஈஸ்ட் ஃபேஸிங் கட்டுவோம் செத்து. மனை முட்டுற தண்டு பாகத்து கல்லில் ஆனை பட்டணரி குதிரை சிம்ஹத்ரா மிச்சிங்க சக்திசாலி பிராணியா இங்கட ரூபத்தின கெத்துச்சுடஞ்சு வெப்பஞ்சத்து. அல்லத்த போட்டை ஆடின கேம பட்டை நரீரா கொம்பு ஒய் இதனெல்லாம் எடுத்துட்டு மண்ணில் பிரதர்ஷனம் ஆடுவதும் மாலு ஆடுவதும் இதங்கெல்லாம் பல்சுவஞ்சத்து. மண்ணனா தண்டு நேர ஒடுக்கி தழிச்சிட்டு நெல்லக்கி பொழிச்ச கத்துச்சுட்டித்து குலதேவத்தையிட பிரார்த்தனை ஆடுவா. நெல்லக்கி நடுபாடுற பாவித்திரத்தை காய்த்து மனரோளில் சப்பல் விடல. பிஞ்சா சாவு மனைக்கு போய்த்து பார்த்தேங்கி மனைற பொறுமை இப்ப பாத்ரூம் வச்சுங்கி குளிப்ப மனை குட்டா இல்லி குளிச்சுட்டு சுத்த ஆயத்தே மனைரோளுக்கு பப்பு. மனைற எதிக்க ஒரு சிறிய சொம்புல எக்கலும் நீர் வெப்ப பத்தத்தையும் செத்து பொறுமைஞ்ச தார மனைரோளுக்கு பப்பதா செங்கியூ காலு கை மூடு கத்தித்தே ஒழுக்கு பப்பு. பிஞ்சா எளியங்க பெரியங்கட காலு பிடிச்சிட்டு ஆசீர்வாத பிறந்தவா. நெல்லக்கி நடுபாட ஒக்குக்கு மொரடாய்த்து புட்டுனா குஞ்சிக்கு பெதவிடுவ சுப காரிய திஞ்சா ஆக்கிரி சாவு கூட்டது இதே நடுபாடலே. மங்கள குறிப்பு முக்கியமான எழுத்து விவகார கார்பாரோ இல்லையே இதே போல்ச்சத்திர எதிக்க நிந்தித்து ஊருற தேவளோ குருகரணனோ ஞானம் அடித்து அக்கி இட்டித்து பொருடுவா. அண்ணனே மனில் சாவக்கானா அத்தவா அக்கீரி உசிறு எடுத்தண்டுள்ள காயலக்கார உண்டேங்கி அவங்கள பாடை கெடுத்தித்து புத்தோ கூட்டித்து தெங்க நீர் பின்ன காவிரி தீர்த்த கொடுப்பதும் இதே நெல்லக்கி பாடல். சாவு தடின குளிப்பு சுட்டித்து பொருடு சுட்டித்து கேக்கு முக ஆய்த்து சாவு கூட்டதும் நடுபாடலே. மாத கைப்பக்கா மீதி வைப்பதும் பின்ன மன்னரா ஏதே சுபகாரியா நல்லது தீயது எந்ததா செங்கியூ விதிபூர்வக வாய்த்து ஒப்பு சுடுவதும் இதே பவித்திரஸ்தானவானந்த நெல்லக்கி நடுபாட. கைமடா கொடவுக்கு ஒக்கத்துல பெரிய வக்தியே தேவா. இங்களா குரு காரணம் அணித்து பவித்திரஸ்தான கொடுத்துட்டு அவங்களா ஒக்கத்துல எல்லா சதசியங்க ஒக்கச்ச கூடித்து காலுக்கு தண்டு குறியேங்கி மீதி வச்சுட்டு ஆசீர்வாத பிறந்தவா. கொடவ தீனி அக்கிலே மாடுவா விசேஷ தரத்தர தீனி உலகத்து போற எல்லியூ இல்லை. எண்ணெய் இல்லத்தை மாடுவந்த ஒட்டி கடம்புட்டு நூப்புட்டு தளிய புட்டு குத்தி புட்டு ஓடு புட்டு பாப்புட்டு இதனெல்லாம் பலாக்கத்துற அடிகளு விசேஷாயித்து

0: ஆகலும். இதங்கு இறச்சிக்கறி, கேம்பு தொப்பு, தெர்மை தொப்பு, காக்கை தொப்பு, கொளுக்கி தொப்பு, சரியான காம்பினேஷன். இது அல்லாத்த மழை காலத்துக்கிட்டு வந்தால் மாங்க, அதை தூ காடு மாங்க, பீம்பளை, கும்மு, ஞண்டுக்கறிற சோது பிரவாசியக்கு விசேஷ ஆகர்ஷணை ஆயித்துண்டு. புத்தரிக்கு மாடுவா தம்புட்டு, கக்கடை பதினெட்டாங்க மாடுவா, மது தொப்புற ரசத்து மாடுவா, தராவரி தீனியே கொடகுறா, மூல நிவாசியடா, ஆரோக்கியத்தில் குட்டுன்னு அண்ணலும். பின்னா கொடவோட நாலு விவரம். ஏப்ரல் 14 பிசு சங்கராந்தி கொடவுக்கு புதிய காலத்தில் ஆதிய தினம். கொடவோட கேலண்டரில் பப்ப பெதையில் இன்னென்ன உண்டு விவரம். இடம் யாரும் உந்து ஏப்ரல் 14 நிஞ்சா மே, காத்யாறு மே பிஞ்சா ஜூனு திங்க, ஆதர ஜூனு ஜூலை, கக்கடா ஜூலை ஆகஸ்ட், சிங்கியாறு ஆகஸ்ட் செப்டம்பர், கன்னியாறு செப்டம்பர் அக்டோபர், தொலியாறு அக்டோபர் நவம்பர், பிர்ச்சியாறு நவம்பர் டிசம்பர், தலமியாறு டிசம்பர் ஜனவரி, மால்யாறு ஜனவரி பிப்ரவரி, கும்பியாறு பிப்ரவரி மார்ச், மீன்யாறு மார்ச் ஏப்ரல். பின்ன வாரத்தில் திவசத்துனா என்ன நேணுவா? நாராச்ச பானுவாரா, திங்களாச்ச சோமவாரா, செவ்வாச்ச மங்களவாரா, பத்னாச்ச புதவாரா, வேளாச்ச குருவாரா, பொள்ளியாச்ச சுக்கரவாரா, சனியாச்ச சனிவாரா. கொடவோட நம்மற பக்கம் ஒன்றதாச்சிங்கி காரணம் கொடுப்பு அத்தவா மீதிப்பிப்பு, இது எல்லாங்கிஞ்சும் பிரமுகமானந்த ஒரு நம்ம. பிசு சங்கராந்தி பேலுப்புக்கு சுருமாடுவோம் காலத்தில் ஆத்திய திவசம். பேத சங்கராந்தி சூரியண்டா பெது உரிக்கு பூமி தாயிர மண்டை தம்பாக்கடுந்து எண்ணெய் பூக்கும் கையில் போது. ஐப்பணிக்கு பலசனா நேங்கி நொகா தாவை கத்தி குத்தலி இந்த நல்ல கத்தித்து வைப்பு. பின்ன பொலை ரக்ஷணைக்கு பழக்கிய மாடுவா அத்தியாரு ஆனா அம்பு பில்லு ஈட்டி பர்ஜி ஒடிக்கத்தி பீச்சை கத்தி தோக்கு இதனெல்லாம் பெச்சித்து மாடுவோ ஆயுத பூஜை. துலா சங்கிரமணம் காவேரி சங்கராந்தி, ஈ புண்ணிய தினத்து அவ்வ காவேரி பக்தங்கக்கெல்லாம் பிரம்ம கொண்டேல் தீர்த்த ரூபிணி ஆயித்து தர்ஷன தப்ப பவித்திரமான திவசம். தோசை பிஞ்ச சக்கரை கும்பளக்கறி இதண்ட விசேஷத்தை. புத்தரி கொடவோட பிரமுகமான நம்ம பொழுந்த புதிய நெல் அரினா மனைக்கெடுத்துன்னு வைப்போம் சுக்கி நம்ம. கக்கடை 18 கொடகுல் மழை காலி சீத்த திஞ்ச ரக்ஷணை மாடோக்கு 18 தரத்துல மதுர குண உள்ள மது தொப்புற ரசத்துனா போரபோர தரத்துல தீனி மாடித்து திம்பு. இதல்லத்த போரபோர ஜனாங்கத்தினே சிவராத்திரி பிஞ்ச சுப்பிரமணிய சஷ்டி நம்மரா ஆச்சரணைன்னு மாடுவான். இன்னென்ன கொடவா கொடகுற மூல நிவாசியா விசிஷ்ட பரம்பரைக்கு கூடனைங்க விசிஷ்ட பாஜ கொடவ பாஜனா பலசியண்டு உலகத்தில் கேளி படந்தித்துண்டு உனக்கு குஷியாப்பா. அண்ணனே இங்கட சங்கிய கம்மியாயிண்டுன்றதும் பேஜாரத்தில் சங்கத்து.
1: ಇಚ್ಛನರ ಕೊಡವಡ ವಿಶೇಷ ಆಚಾರ ವಿಚಾರ ಸಂಸ್ಕೃತಿ ಈ ವಿಷಯವಾಯಿತು ತಕ್ಕಪರಂದವು ಬೊಜ್ಜಂಗಡ ಡಾಕ್ಟರ್ ಅವನಿಜಾ ಸೋಮಯ್ಯ ಇಕೋರು ಪಾಠ ಕೇಳ್ಕನ ಪಾಡಿತ್ ನಾಣಮಂಡ ವೇಣುಮಾಚಯ್ಯ.

0: குருவே கலிசு குருவே
1: கலிசு குருவே கலிசு வித்ய கலிசு குருவே கலிசு குருபியோ நமஹா.